கைகள் அதை தொட்டு ஒரு நூல் நெய்யப்பட எவ்வளோ நேரம் செலவாகுல, எத்தனை ஆண்டுகளாக. ஹீரா சைனிங் ஆஃப். வேர் யுவர் கல்ச்சர் வித் ப்ரைட், சப்போர்ட் அவர் வீவர்ஸ் அண்ட் செலிப்ரேட் அவர் ட்ரெடிஷன்ஸ். வேட்டை என் படத்திலிருந்து மனசிலாயோ சாங் தான் உங்களுக்காக பிளே பண்ண போறோம். Bye bye, take care and love you all. இது நம்ம நேரம்.

0: லக்க லக்க லக்க லக்க லக்க லக்க
1: தாம் திருக்கட தோம் திருக்கட நம்ம